அநேக சுவசந்த வரையாக்கின்ற அன்னைக்கு இங்கே அத்தப்பே நகை புற உய மேன் பொன் குணந்த பாயா தத்தக தொகத்தானே மெய் பயிர்கே தத்தையும் கண்ணி அந்த மெய் ரெஃபர் மெய் சீனான் போய் நாய் பொன் ஓசிரன பண்டே தென்னுவது மினிஸ் முயின் சேவை சூ அந்த மணிங்க போயோ ya tapi kamu ada penarikin kamu di nakum de sawara kamu di ntar orang tinggal apa ngayo mentah penikung ramai ayo kanwan dana kau susu nakum gyo anka kau semata ibu kente uam bayangan yang nakorai kanwan nampung ngayo silang wakin nakum nampung program mereka tidak mau wakin kaya sana po isu mayangan nando itang dia pasang mana mau ayo mam kongra kamu tu tore yang oya ntar menisai.